பாஹி மகேஷா பாப விநாஷா, ஹாடிதாரே எம் ராகவேந்திர, ரஜினி கனமட்ட சிவயோகி. எம் ராகவேந்திர பிரசன்டிங் அ காம்போசிஷன் ஆஃப் கனமட்ட சிவயோகி, பாஹி மகேஷா பாப விநாஷா.

0: DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் அரசியல் ஹாசன பிரியே என தொடங்கும் புலியூர் துரசாமி ஐயர் கீர்த்தனை நாட்டை ராகம் ஆதித்தாளம்.
2: We now present a Veena recital by Meenakshi Somasundaram. She is accompanied on the mridangam by K.V. Prad. She begins with Sarasi Ruhasana Priye in Rag Naatai set to Aditaal, a composition by Puliyur Duraiswamy Ayyar.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைமையர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Natai, you just heard a composition by Puliyur Duraiswamy Iyer.
0: அடுத்து ஸ்ரீ சத்யநாராயணம் என தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி சுபபந்தாளி ராகம் ரூபகதாளம்.
1: She now presents Shri Satyanarayanam in Rag Subapantuvarali, Setarupakam Thal, a composition by Muthuswami Dikshithar.

0: சுபபந்துவராளி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: In Rag Subapanthuvaraali, that was a composition by Swami Deekshithar.
0: மறுக்கேளரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம்.
1: She now presents Tyagarajar composition Marukelara in Rag Jayanthasri, that to Aditaal.

0: இதுவரை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, she well is to Avina recital by Meenakshi Somasundaram. She was accompanied on the Mirdangam by K.V. Prasad.
0: Padaippu, Chennai Vanuli Nilayam, Ragam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum, Idividada Oliverappu, Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: நாதசுதாரசம் பிலனு தியாகராஜஸ்வாமி கிருதி ஆரபிராகம் ரூபகதாளம்.
1: யூ வில் நவ் லிசன் டு எ கம்போசிஷன் ஆஃப் செயின்ட் தியாகராஜா, நாதசுதாரசம் பிலனு, இன் ராக் ஆரபி, செட் டு ரூபகதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சிங். முதலில் ஹம்சத்வனி ராகத்தில் வாரணமுக கோடீஸ்வர ஐயர் பாடல் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கி சென்னிச்சியில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரியராஜன் அவர்கள் மோர்சிங். இனி தோடி ராகத்தில் கார்த்திகேய என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சை.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குடல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை பிரபஞ்சம் ஸ்ரீ எஸ் பாலச்சந்திரன். He is accompanied by Shri V.V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukote Shri N. Ramachandran on the ghatam. Nigashil Mudalil, Nata Kurunji Raga Varnam, Adi Thalam. The concert begins with the Varnam in Rag Nata Kurunji, set to Adi Thalam.

இனி வரவல்ல பரமணா, ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது. ராகம் ஹம்சத்வனி, ஆதிதாளம். லிசன் நவ் டு வரவல்ல பரமணா, ரிட்டன் பை ஜி என் பாலசுப்ரமணியம், கம்போஸ்ட் இன் ராக் ஹம்சத்வனி, செட் டு ஆதிதாள்.

இனி ஞானமொசகராதா தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஞானமொசகராதா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்வி கல்யாணி செட்டு தாழ் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃபுளூட் ரிசைட்டல் பை பிரபஞ்சம் ஸ்ரீ எஸ் பாலச்சந்திரன். He was accompanied by Shri V. V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.